ஒரு பிரகாசத்தை மசந்த ஆபத்துக்குள்ள பட்டவர்களே ஆபத்து வச்சவனே